அவ்வை திட்ட வருவரியான தேனுவா துப்புரங்கேனுவா துப்புரங்க தெத்தோரோ தெத்தோரமையவைக்கு தெம்மத்தோய் கபுவையமையே தாத்தோ ஏ கொக்கோ.